0: பிரதான செய்திகளின் தலைப்பு செய்திகள்.
1: நைனா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளான படகிலிருந்து மீட்கப்பட்ட 10 பேரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம். விபத்து தொடர்பில் அறிக்கை கோரினார் கடற்தொழில் அமைச்சர். மனித உடலினால் உணரக்கூடிய வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படலாம். வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. பாரியளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு போதைப்பொருள் கடத்தலாளரான ஷிரான் பாசிக் துபாயில் ஹெலிகாப்டர் செலுத்துவதற்காக பயிற்சி பெற்றுள்ளதாக வெளிக்கொணர்வு. தென்கொரியாவுடனான ராணுவ கூட்டு பயிற்சிகளை மட்டுப்படுத்துமாறு டிரம்ப் அறிவிப்பு.
0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.

0: நல்லையம்பதியில் வீற்றிருந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கோடி வரங்களை அருளக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இன்றிலிருந்து நல்லூரில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலீசன் ஐயா அவர்கள்.
1: நல்லூரில்
2: உலக உய்ய வந்த முருகப்பெருமான் நெல்லைப்பதியிலே கோவில் கொண்டு அருள் காட்சி நல்குகிறான். நெல்லையம்பெருமானுடைய குடியேற்றம் இன்று இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்திலே வருகிற அமாவாசை நாளை நிறைவு நாளாக கொண்டு, அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் திகதி தீர்த்த நாளாக கொண்டு 25 நாட்கள் நல்லூரிலே கோலாகலம் திருவிழா. காலையிலே குடியேற்றம் தொடர்பான கிரியைகள் இடம்பெற்று சரியாக 10 மணிக்கு கண்டாமணிகள் ஒழிக்க, பூமாரி பொழிய, சிவாச்சாரியார்களுடைய வேத மந்திரங்கள் வானிலில் முட்ட, பக்தர்கள் எல்லோரும் அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்று கோஷம் எழுப்ப, பக்தி பூர்வமாக குடியேற்றம் இடம்பெறுகிறது. குடியேற்றத்திற்காக வீர் பெருமான் மயில் வாகனத்திலே, அதிலும் தங்க மயில் வாகனத்திலே சிவப்பு சாத்துப்படியோடு எழுந்தருளி வருகை தருகிறார். அதே போல வள்ளியம்மை தேவயானை அம்மை இரண்டு தேவியரும் ஒரு சாத்துப்படியிலே அன்ன வாகனத்திலே தங்க அன்ன வாகனத்திலே எழுந்தருளுகிறார்கள். அதே போல விநாயக பெருமான் மூஷிகம் எனப்படுகிற எலி வாகனத்திலே எழுந்தருளுகிறார். இந்த மூன்று வாகனங்களிலும் கடவுளர்கள் உலா வந்து கொடியேற்றம் காண்கிற இந்த காட்சியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகெங்கனும் இருந்து நல்லூரை நோக்கிய வண்ணம் இருக்கிறார்கள். இன்று மாலை 4:45 வசந்த மண்டப பூசை நடைபெற்று, தொடர்ந்து சுவாமி உள்வீதி உலா வெளிவீதி உலா என்பன இடம்பெற இருக்கின்றன. வேர்பெருமான் மயில் வாகனத்திலும் தேவியர் இருவரும் ஒரு சாத்துப்படியிலே அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி அருள் காட்சி நல்குகிறார்கள். நல்லூரான் புகழ் நாடெங்கும் பரவட்டும். அலங்காரா நல்லூரா.

0: இணை அனுசரணை
1: உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ரூபாய் 120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, அந்த லிஸ்ட்ல 90s கிட்ஸுக்கும் வயசாச்சுன்னு சேர்த்துக்கிட்டது ரொம்பவே பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எது எப்படியோ இந்த பாட்டுக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது தெரியுமா? 1998 A.R. ரகுமான் அவர்கள் போட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஃபீலான அந்த வைப் இப்ப வரைக்கும் நமக்குள்ளேயே இருக்கு. இந்த பாடல தன்னுடைய மருமகள் தனுஷா 23rd பர்த்டே கொண்டாடுறாங்களாம். அவங்களுக்காகவே ஸ்பெஷலா அலகமையில இருந்து வசந்தி விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக பாடல் நம்ம கொடுத்தாச்சு. வணக்கம் தாய், நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இப்ப இந்த இன்டர்நேஷனல் ஃபீல்னு சொல்லும் போது நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் செலிபிரேஷன் ரெடியா இருக்கு. எஸ், பேத் கான்சர்ட், மியூசிக் கிரைட், அப்புறம் லைவான வைப்னு சொல்லி ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இதுக்கான டிக்கெட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு tickets.behetconcert.com விசிட் பண்ணுங்க. இல்லனா 0700-588-6268 இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணும் போது பெஹேத் கான்சர்ட்டுக்கான டிக்கெட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மறக்காதீங்க, செப்டம்பர் மாதம் 5th ஃபுல் வைவ் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. நேரம் 8:24.

0: அறிமுகப்படுத்தப்படும். பர்சுக்கு சுமையாக தெரியாத விலையில் ஸ்டைலுக்கும் வேலைக்கும் ஏற்று மூன்று சக்கரத்தின் புதிய அலை அதுல்.
1: பலம் நலம் சக்தி நிறைந்த டெஸ்டமோல்ட் வழங்கும் அரை மரத்தான் ஓட்டம் ஆகஸ்ட் 23 காலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் துறைய பாரங்கத்தில். இன்றே பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம் தாய்கும் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க, உங்களுடைய கனவு வீட்டை கட்டுறதுக்காக ரொம்பவுமே பிளான் பண்றீங்களா? ஓகே, சந்தோஷம், நல்ல விதமா எல்லாமே நடக்கட்டும். கனவு வீட்டோட அழகு வெளியில தெரியும், ஆனா அதோடைய உண்மையான பலம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அதான் சுவருக்குள்ள இருக்கு. நீங்க தலைமுறைகளை கடந்து அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா இருந்தா உங்களுடைய கட்டுமானத்துல மெல்வா கம்பிகளை பயன்படுத்துங்க. 100% தூய இரும்பினால் உள்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடியவை மெல்வா கம்பிகள். இப்போ உறுதியான ஒரு கனவு வீட்டுல இருந்து நம்மளுடைய எதிர்கால பயணத்துக்கு புறப்பட்டாகணும் இல்லையா? அப்படியாப்பட்ட பயணத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது BYD வாகனங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ல இருந்து பிளக்இன் ஹைபிரிட் வரைக்கும் ஹை டெக்னாலஜியோடு நமக்கான வாகனங்கள் ரெடியா இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செங்கலடி மற்றும் வாழைச்சேனை ஆகிய இடங்களுக்கு BYD டீம் வராங்க. நேர்ல போய் பாருங்க, டெஸ்ட் டிரைவும் உங்களுக்காகவே இருக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்கன்னு வைங்களேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், வாகனத்தை விட்டு நீங்க இறங்கவே மாட்டீங்க. அப்படியாப்பட்ட வாகனங்கள் தான் இந்த BYD வாகனங்கள்.
3: ஃபேஷன் பக் ஹாலிடே டீல்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் 2 ஃப்ரீ. பெண்கள் ஆண்டு சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. ஃபேஷன் பக், வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
4: உலகெங்கும் வாழும் பக்த அடியார்களே, யாழ் மண்ணில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது.
5: சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
6: ஷக்தி எஃப்எம்.

கதை பாடியிருந்தால் உங்கள் கிருபினிய வானொலியின் ஊடாக. தேவரை நாங்கள் எப்பொழுதுமே துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஜனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகல் பிரிமான்களே, நாங்கள் யாவரும் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டிய தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். உற்சாகத்தோடு கம்பீரத்தோடு நாங்கள் தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இணைந்திரங்கள் உங்கள் கிருபினிய வானொலியினுடாக உங்களுக்காக அடுத்த பாடல் ஜீசஸ் த கிங் ஆஃப் கிங் இசைத்திட்டிலிருந்து ஒழிக்கின்றது. Thank you.